சுழி வேர்க்கோ குசினால் அரு நாம சோடு துஜாலங்க தின்னுக்கே குணுக்கா கஹோ குருந்த மிலாயோ பிக்கையா ஜெவ தூ ரக்க தேவ ரஹோ ஜெவ தூ ரக்க தேவ ரஹோ दृष्ट शुभ कर हराय अग पाप सकल मल काम क्रोध अर लोभ।